0: ஒரு அங்கலிக்கு கூறாரே கோட்டிஜி பீடி விசாரியா
1: ஹட் கே நாம் விசாரே.